0: வெள்ளிக்கிண்ணம் துள்ளி தோளும் புன்னச்சேல.
1: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.

ஏதோ மடையா இன்னும் மலையா நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாங்கள் நெட்டிச்சு சீறி பயணம்ல.

0: லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெறுவோம் ஜாக்பாட். பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.
1: ஐ ஐ நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெட்டிச்சு சீரிப்பாயனல்ல.
2: You are listening to